0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி நந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பொண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளிப்போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ.